திமன் ரஸ்கலாங்க ஆயத்த தியபேமிஹுங்க விதாளுவே திவ்வா ரசூலும் தகே தியபேமிஹுங்க தெரின் தியபேமிஹுங்க காத வடாகம் ஃபினம ஃபஹே தக்வா வெறுவே அதி அமல் த இஸ்லாஹ் குஃபி மீஹா தன்னாஷே ஃபஹே எவருங்க மச்சகம் எவ்வெஸ் பிரென்னதே அதி எவரென்னி ஹிதாம குரானே பயோகம் காவெஸ் நுமவேமே.

அது ஏவருங்க ஹித்தவ்காவா ஹசத வெறுக்கம் திமன் ரஸ்கலாங்க வனி வக்கி குரவ்வா ஃபை ஏவருங்க தசம் ஃபிங் ஆர் தங் ஹிங்கே அது ஏவரும் புனானெத் ஹம்து ஹுரி திமம் மென்ன மிகம தெத்மகு தெக்கவி அல்லோ ஹசே அது அல்லோ திமம் மென்ன தெத்மகு நுதெக்கவி நம திமம் மென்னக தெத்மகன் நுஃபெனுனீஹே திமம் மெங்க வெறி ரஸ்கலாங்க ஃபொனுவி ரசூலும் ஹாக்கு தீனாகிம் வடாகிம் கங் கஷவரே දෙන් එවරෙන්න ගොවා අංගවානෙත එහෙරි ස්වර්ගේ තියබෑමීහුන් කොංගුලුන් අමල්තෝගේ සබබුන් එතන් තියබෑමීහුන්න ලිබිදෙව්වියේ.